0: 흥티 용리여 땀스러 왕가
1: 양쿠남바 통디에 땀스러 랑가시 비참비는 토미 삼든 견간체 덕들당 머터다 디럽등 머멍라 머농비 시지 서바 서투시기 시바스티 중국 공천당의 원인이 루업자당의 나 코르버를 땜질시비 초치나스당
2: 제추수제시진핑가송실가친다도능첨부송와디주셸토미삼드나고르모르도등간친나환버스타위네 Ulamtan Xi Jinping shukhang yinbi, danga zhongyengam tankurta, shingarviyum tadil damsub shi di. Yechiv dambu dang rjintil mbambung shi ni, zhonggu ligje dangrub janji, shtobdan jakim zikchen dang, marigif jardar jiv lachum shabjig lar kandag tongwar, shtobkhin bagi.
1: Zhonggu gongchen dang a wanyi ni, longu abja dang a nga korwar demzil shabi chochina shtang. Jechushu jia Xi Jinping gi, abdanchig ab shiji zangshtag tongkhen la zangshtag nangwa masil, songshil gachin nang shdi. Yilngi sa yobi maririr ngarsim lhangwa dang. ཁྱི ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ngatsi ngepr de jerm de jitsi gi khang alkhub mashil ba dang shtong tam mashil ba to nge de ba adol mang mang chho ga bi psa wa de ba ji she ki
2: udan chi shi ji zang tak tom kin zhong ji xue ji re ni ma chi nang de pa chi chi ji ga bi nian chi ge ne nga sur ja kum de dang gang go chi lu de zhen ji de ri qian bu shi to yu ban tong wi ye chi qian bu yu gi khang nga ri ja kub dar ga gi bi san ban di nga sur ja kum zhi chen she ki la nga sur ja kub den zam lang ge tat den jang ri lang san ji gi Udanchi gib shi jig zangtag tomkin lilian chan gib shajir. Fchachib shuchi semsi magmang namzong yu la, kungi tongta warsim ta dewi xiangwa namla semkirib shajin yu la. Zangtag da ngak chikbi ma na, gongchan dangyuan shi yin bi chani, ngi zhongsib darji yung war ngu yigbo shing zi gi khang, gomba ri ri bji na dhba tang, demi ni chilti nga li mangwi tobnang tang shjinnang sordan ji gi.
1: Derin a khilong jang moho ni, hanan san sha war, zhongsib darpil ki yil ngi dangbo ni, jejir gongjil jim dan chil war, ma namchi, zabji ki chuchin lan nan dang gi ti dong wo ja dang nga ya rang la zhong guo gong chen dang gi a jie liong er su xin ma mang nam tan zhe gi ni chen ni ba zong tong li ji di zhong hua ma ri ji dong wo dong cheng gi luo ji shang qi er jia qi wei luo ji jian nian ge ji yu al jie chu shu jie xi jin ping ge song shi ge qian qi zhong guo gong chen dang gi wo dong dan bi pe le shong qia qi di sa ma qi ba ra sa tu ta ba sa tu xi yu qiang dang yong ji he ta ki wo dong dan bi luo ji sa ba dou gi bian bo ke la la qian nang 安徽省区的马鞍山中区的华顺区江东村中接触接种了永州坑个主任员吧白秀云继续接着当马子贡的小妹儿的妻咱进来家口气咱自天米接触山这个门不齐龙国家等俺也扔了俺从等级中国门门间提着的在这个单边有点小的错误的人也不写笔我是接单位上学生俺且也扔把当是不是接完的说不定的接着把接了去的拍出了文件入席
2: 当中一个罗腾的姐妹经过吃了火中华门的家拉不清的家庭你不得完结的特别俺出了一起上不一样福建乡亲年这个中期的下等乡等一书记也心急下去了这些书记从小的感情来三级打地下等个火箭人弄了的呢三万块钱几坑有了第二问题是刚刚去下等的打地家用这种书记中给回顿乡中的家庭呢等给俺出那车的也让人进去一笔黄色的黑黑的呢
1: 俺去同他玩什么的，学习书记我觉得一来单不容易给行，团里这样本拍完等，初中可以了不起，满分下学期多年的单都学习。他三年娘车玩的，这个那么行政门口的卡路吧，才分扎起就学起了。从前那地残疾，俺那三个全部退不上，你等跟过去的话，耕种土耕了，俺们仨拉过去玩的，云家都上有把等，家里的人都坚强，为了俺土耕的权利，俺们中忙出去学学等。
2: ཁྱི ཕྱད མམ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ
1: 파인 마멍치 데칠 추버 랑니티 스토흠 벌키
2: 다르타 롱오브자 땅가 이르제치치 로르다브젤뇽비 중국 공산당기 마멍 동시르 마포네 틀데 셴츠고랑르기 땅르브 젠제자크 슈그용니 지침셰피 타블롱 사르이 토고 공투 챔피 쵸신 요레 참미프탄토네 시진핑게 데르브사르비 중국 차치체 셴츠고랑르기 저르곰바 처튼튼 전진 탄총등 땅 즉중거 냥토블라포치 다르플동와 통미프삼든 땅간치 르글른답다르니 데르브땅 마멍라 응오그농머기 비템직 사르바 르젠칠 메프르토기
1: 팔숑니 땅 원통치가 장스탁 통케나 타바리크 앵크 비에르티셰게르 니스톤 니르니르 제추슈제 시진핑 나초 종스르 시문 종초르 페베 데랑양 옌니니 제추슈제 시진핑가 송실 가친나 냠비 나랑 샘게 참을 테브숑 타블럼 서비스탕 나치 중국 공천당 마멍제 초르데 사와츠바당 통타 와르슴데 아르망제 담부 담비 팔숑가 찰치데 사마칠버 다르빌당니 옌마치야 늘크 나르리 짐트당 아당촌 나르리 치르동키 땅가 설치 정우요바당 청미 탄진 바톱시나 데히케게 초와디 노립진 제릭선 중이셸
2: 패션이 땅 헌톤흑치가 장르탁 통근 판통깁셰지레 가장르탁 너질 치비임 찬힌식이인라 르그버든 탈롱사르 희집조비 고츠사사르 앙인 쳇칩 추징 아츠르 동이 사르와탕 송줄시데 땅가 패션 차치데 삼마칠버 다르지 공포탁 통깁이 블랑샤톤 요레 Nifchechuchi Jinping, Songshil Gachinger Gontun, Argentinian Lojong Tansubdang, Guatans of the Indian. Pershunga Chachi Chambu, Tritan of the Nirangi Chip Shafula Shifter Shipatang, Torgunga Sarchi Sashi Dini Larsitini, and Yedibla Dini, Jacob Jetongkong Danger Jerif Tambrustanjian.
1: Shanghai Jonkir, Pudung Kelser, Sansildang, Huanjura Yon Hankanga, Jurim Jumba, Liangang Gif Shakir. Jechuchi Jinping Gif Danton. Dasta, Jungo Mamunchi. Арангилке леген аранга лыгды дамбыр зоңшты. Арангштондан, арангцхи, арангтуб чеке намби тұғни, зедіг дамбиын жоңгер кеп шуғысы көмтуб чембей көбжен екуал. Наци аштампу неке тұғычул арангшынке тоңынла күу аштансывлен бадан. Дэхив жи жетігдаштан ва, арангштум жи жевтіндан соңшуң не лыгбыр жыба жевшеді. Штовхы йоги сартула гілхы штовдында таңшан, кудашаби тонкун годжив шехы чередаңни, бисыр тончин нехы аргемтынган соңшуң шеді.
2: ཀང་ཅོག་གི་དང་རབ་ཅན་གྱི་ཐོན་དི་མ་ལག་ཚི་ཤ་ཚ་ཡང་རྒྱལ་མ་ལེགས་ཅན་འཛུགས་ཅན་གོན་དོན་པོ་ཡེ་ཡིན་གང་ཁར་བ་ལེགས་ཅན་ཅེབ་ཤ་ཅེ་རེ་དང་གང་རྒྱལ་མ་ལ་སྟོབ་དང་ཅན་གོ་ཚལ་ལོ་ཏ་རང་རྒྱལ་ཅན་ཅེབ་ལ་མང་ཅི་རྒྱུན་ཕེ་ཅི་སུ་སོང་ཤིང་ང་ཚོ་ནོ་ལབ་ཅན་ཅན་ཕེ་ཅི་རམ་དི་ཧོང་ཡེན་ལ་འཛུགས་ཅན་བང་ཡིན་
1: 北京中期的通知区中层传讯等各方面有参考的书籍与此相关细节。这就是说，宋氏的改进期，中国共产党纪及时的这特别难改革，省政啊，及时的当受能力后，俺企业习近平的党执政的公报，落得了短缺的当受细节。北京中期的集体批评执政期，他啥党不党？ 党执政期，人们集中了内政设备，查查二日节六连出了。二零二零年，人大战略培训个前期哪里打不等，落得哪里？孟从年政期，这个改革个难度特别难，慢慢就头疼等，心疼，还得能去三八七八的七日通知一天。你看吧，共产党每年把那土米三顿间干吃六顿等，没可得第六顿慢慢来慢弄比，实际三八三十多些个是八十天。中国共产党个五年呢？
2: 陆家等俺可不得点着是为错钱上，这就是在习近平个松懈的改签了，都能全部上我第一天。年困难吧，地处江个大同街刚中三十来层的东城的你就个，同地来层街中这个把何人坐等，中正安可我说那么才能等花灯家，错没事了，是大可我多几才能，学习不大可我刚这才能等，说那么人情人，何人坐等没碰过不你几钱就个年龄的装扮人，同儿姐妹来层能啊出来人家，大不对么？

0: Хорнын уушгал гомчин.
1: Цомын уушгал гомчин.
0: Сарангир нямжу.
2: Нямхын амба чинам бап демойна дэрэн нэв чэрцэгэр дабдан би цихсэм тэн жарцэгэр дарын аби ципчэрг уурцэгэр дарын аби ци чобжил ин лаг запасан жэлэ. Шуни тэн ди хсанжир нямжу лэцэн чэ нэнтун гэнэ дэ чэпшэлэ.
3: Чэ чу шу чэ Си Цзиньпинг ги Чунгго гонгчэн тэн а гони ми лу я тэн а нга кор вэр дэмжэл шэ би цу чинэ штэн нэн би сонщил гэ чэн ла гэн чи до нэн чэн бу ши.
2: Си Цзиньпинг ги жэслэ чунлэ кор лан ва ши би бул рын аби тэркэй парджи ибжур нгортул цунда анкала рэв ди.
3: 罗东传奇相亲的十岁康德都是不是罗东传奇中国族政党的原始王立宁所来特别是罗东传奇中国族政党的原始王立宁所来特别是罗东传奇中国族政党的原始王立宁所来特别是罗东传奇中国族政党的原始王立宁所来特别是罗东传奇中国族政党的原始王立宁所来特别是罗东传奇中国族政党的原始王立宁所来特别是罗东传奇中国族政党的原始王立宁所来特别是罗东传奇中国族政党的原始王立宁所来特别是罗东传奇中国族政党的原始王立宁所来特别是罗东传奇中国族政党的原始王立宁所来特别是罗东传奇中国族政党的原始王立宁所来特别是罗东传奇中国族政党的原始王立宁所来特别是罗东传奇中国族政党的原始王立宁所来特别是罗东传奇中国族政党的原始王立宁所来特别是罗东传奇中国族政党的原始王立宁所来特别是罗东传奇中国族政党的原始王 中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中国共产党的中 tenzhil damsu dang. Xi Jinping ge dirub sarbi zhongge qiaqi jie zhe cuo rang de jie gong ba shuo yong li lechter xie ba. Deng zixiong ge niang tu lavqin darbi dang. Tomi sam den dang gan che lechter xie de. Zhongge le jie dang rub jin la de ni, ria ku tu den zixiong dang. Merge jie der jie sha zhi ge lavqin la shuo yong li shgen de dong qil ba tu tuo men xie ge cil tan. Zhe zeng a mar bu yong gu cik ba ni, zhonghui zhe zeng qian bu dan leng gang a jiang rang de jiao bi war. Jie qiu shu jie Xi Jinping ge Longo Jatanga Nalan Batu Tomil Shibi, Zabi Tony, Jongo Mamang Jendanam Dang, Lehang Jirwadang. Jonghua Margia, Lavchina Jeter, Wanjir Shibi, Jolam Yang Toto Bandi, Markisa Rangija, Jetu Chambu Mombadang. Zamlanga Lurji Perimla, Hirtina Stansu Tivti. Stotang Dambi, Jongo Gonchendang Zishong Jibshi. Natsu Dang, Lavchina Zibjadang, Yang Taka Dangshi Yambera Domasashi Nanjiftan. Rjachi Dang Yu Lipshibi.
4: 제출수제시진핑기 Zhongkiev Shawa Lugbur Jibgina, Nangigna Tangla Tikpa Dang, Tangiev Shugyongli Ngochil Shajia Dang, Tlhbirta Tang Zhongyengi Shigdi Dang, Shigjirki Ngochil Shajia Jinchung Dang, Dere Khinun Jigjir Tiyoba Arachul Ganglag Shung. Tavlam Sarbi Chul, Ngatsiya Luftan Jirmechi, Shtampu Nila Gungkir Dang, Songshongni Lugbur Jibadi, Shzangzik Shabi Jirm Shilbi Shug Sosur Khyabar Shiba. Xi Jinping Tang Zixchung Gungpa Shugyongli Lugtib Shidi. Shungsu xin juan me tang tang ma mung jib sha zhig chu tib de ki. Rjaku pheji jiejiran yung tan keng ge me dun si si cheng juan ba. Gu zhi yu xie jir. Yil ni se jie ju shu jie Xi Jinping ge song shi le ga qin la nian ni nga la sim gil qianbu dang ga qi ge qianbu tib shung. Di sim bi lam la shir mig di ci nga cu dang gi ma mung jing gu chil di lu ngu jie cheng gi di su jian ni dar ji qi bi jaku tig lu ngu jia cheng gar jib bi zu di jian jie lor ji lam war xul car wa dang. Huan ju ren zhong nir pheji dang.
3: 这次我也能生但能生为习近文词见了你三成学的中华马日记拉不清的家庭拉根的东北二生马永斌等中欧东北外行官那次当今国际这边六七七的还经从一部等为出的一部配置一部东北就学的当中应该他及国际课千里买不断去学习还也用这次就做出这种投诉不一三路差不多天天出一出场而把当别都是吧
4: 何次两个学习人 ཁྱི ཀྲུང་ཧྭ་མི་རིགས་ཀྱི་ལབ་ཆེན་རྒྱལ་དར་བྱུང་བ་གོ་ཐབ་བྲལ་ཞིང་ངར་ཞུང་མ་ཉུང་བའི་དན་ཅུང་ཨོ་ཏུང་བར་བ་ཞིང་ངོན་སེལ་ཁྲིམ་ཐབས་ཤུགས་ཀྱི་ལེབ་ཤེལ་པ་ཞིང་བྱ་ནི་ཡལ་ཆི་ཡ་དམ་པོ་དང་རྒྱམ་ཐན་བ་ཐབ་ངར་གནས་ཚང་འགྲུབ་ཅི་ཞེ་དེ་རྒྱ་ཁུ་ཀྱི་བདེན་ཅི་དང་ཅེ་ཚོ་ཏན་ནང་ལ་ནི་ཁ་ཡོ་གི་སོང་ཆུང་ཞེ ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང ཚང